தருவவரதுடை தாய் தன்னிசிகே பதமுகலதே பட்சி பதமுகாக காண ஈ தடு பட்சிகளவா.

வசம் துத்திய லலனா வேத சாஸ்திரத்த சத்த சோதி விதான வினுத சௌதில்ய தேசித பிரேதநாத லப்தபதி ஜீவ சம்துத்திய லலனா பத்னி வகுநாது பாக்யம்பு

ஓ பாப்பா ஷோகேஸ்க்கு பொம்மல்லே வச்சு ஃப்ரீ பாஸ் இல்லச்சேசாவே பசிவாழ்ந்து படுத்தாழ்ந்து முசலாழ்ந்து வெனக்காலே படி வஸ்துட்டு டிராஃபிக் ஜாம் ஆயிப்போதா? நீ சொகசுக்கு சாட்டே லேதா? அப்போ லோ போ லோ போ லோ.